ஆகாஷ் பணி கொல்கத்தா பூன்சாய் மடைகள் துறை கெடுடு துறை மிட்டரியா கீதாஞ்சலி உச்சன் தால்மாக்கன் எஹபெனா சாந்தாடி அக்கடா. ᱛᱮᱦᱮᱧᱟᱜ ᱥᱟᱱᱛᱟᱲᱤ ᱟᱠᱷᱲᱟ ᱮᱛᱚᱦᱚᱵ ᱦᱩᱭᱩᱜ ᱠᱟᱱᱟ ᱫᱟᱸᱥᱟᱭ ᱥᱮᱨᱮᱧ ᱟᱛᱮᱫ ᱚᱨᱡᱩᱱ ᱥᱚᱨᱮᱱᱟᱜ ᱥᱟᱶᱛᱮᱱ ᱠᱚᱣᱟᱜ ᱥᱮᱨᱮᱧ ᱨᱮᱫᱚ ᱚᱨᱡᱩᱱ ᱥᱚᱨᱮᱱ ᱟᱨ ᱞᱟᱞᱩ ᱢᱩᱨᱢᱩ